வாங்க நான் கோத்தா வில்லுயிம் கங்கரனு லினியாஸ் அங்கி கோய்த்து பேசா சித்தனு குரே சேனி சேனி சேனி சேனி சேன் சேனி சேனி சேனி குரு சித்தனையாத்து ஒன் டச் நம்பர் ஃபைவ் ஒன் டச் சித்தனை சுத்து தேன் சகூமி அக்தேன் குரு சித்தனை சுத்து சகூமி அக்தேன் யாக்கு ஒன் டச் *292#. *292#.